தாக்க தாக்க தின தாக்க தாக்கிட்டு தத்திங்கிட தொத திங்கிட தொத திங்கிட தொதா.